0: தாக்கிட்டா தாக்கிட்டா தீமி
1: தீரனா தீரனா நானா
0: நாட்டியம்
1: தீரனா தீரனா நானா
0: தாக்கிட்டா தாக்கிட்டா தீமி
1: தீரனா தீரனா நானா
0: லாஸ்யம் நமக சமக சஹஜம் நடத் பிரகிருதி பாதஜம் நத்தனமே சிவ கவசம் நடராஜ பாத சுமரஜம் வினோதம் நாட்ய விலாசமு பரம சுகமு பரமு
2: அபிநய வேதமு சபக அனுவாதமு